0: பையனை கப்பு.
1: Don't stop dancing. Pona galu loading.
0: Hey, chatak patak le tak patak mastu gundi zodu. Hey, gitak gitak le